0: ஆசிரியர்கள் கொண்டு இல்லை கீழே வச்சவங்கன்னா அப்பப்பட்ட போட்ட மக்குவா டிக்கிச்சியும் மதியம் மிகாமல் நன்ன பற்று இப்போ பற்றுட்டு இல்லை கேமல் ஒக்கியும் இல்லை அப்படமான மகா அந்த வப்பில் உங்கள்கிட்ட நன்னே ரொக்க முடியும் நன்ன கொட்ட நீங்கள் மக்குவல்லும் நான்
1: அப்பறியாக்கி ஆய சித்தாங்க அச்சிங்க
0: அக்காங்கன்ன இதாவும் டைம் எப்படியாகாமல் இப்போ விளையாட்டு ஆக்சனி உச்சி நக்ஷ விளையாட்டு ஆக்சனி அச்சி வீணு பிள்ளைங்க நமக்கு அது உக்கியுங்க சிக்கு ஊசுவோம் கேஸ்டுவால் இல்லை சுவை தூடுவாங்கிட்டாலும் சுவை கட்டச்சவங்க லக்ஷனி இல்லை பிள்ளைங்க அவுக்கு நம்ம கட்டு அன்னக்கு மோட்டவங்க விட்டாலும் சுற்றி டைம் அச்சியும் விட்டு பாலூரும் விட்டு மக்குவா
2: Damnet savigi sahte vut pivelele reyutikin ngat saldangmen babi savyarjuk. Koyen namin.